பந்தஹ பந்தஹ சர்வதேவ தோஷாணாம் பந்தஹ பந்தஹ சர்வ நாகானாம் பந்தஹ பந்தஹ சர்வ வியாக்ராணாம் பந்தஹ பந்தஹ சர்வ வ்ருஷ்சிகாணாம் பந்தஹ பந்தஹ பூத பிரேத பிசாச ஷாக்னி டாக்னி பிரம்ம ராட்சஸ பந்தஹ பந்தஹ பரமந்திர பரியந்த